குட் மார்னிங், வந்து தாயாய் வினாடி தாயாய் பெலவ லக்கட ஹார்ட் பீட் இது ஒன்னு தவசதி அபி ஆரம்பிக்கிறான சூதானம். அது மே மாச அட்டவணிதா சிக்குறாத தவசதி அபி மே விதிஹர உதாசனின் ஹமு அண்ணே சமஹார வெலாவட்ட அப்பிட்ட பகுகே காலே அவரது தெக்க குஹேஹரி அண்ண பெரியுனானாங்க எஹம கொடக்க சென்சுராது இருந்து தவசத்துக்கு தியாகின தீன்னு ஒய கமம் பிமம் வலட்ட எஹம அண்ண பொடக்க மெந்தவசுல ஒய காலகுணத் பொடக்க வினஸ் வெலா தியேன்னே சமஹார பிரதேசு வலட்ட ஹவச நெக்கென் பஸ்தி பமன வெஸ்ஸ வெடி வெலா தியேனவா இதின் ஏ பிலிபந்தவ தவதான எமு கரன விசேஷன் ஒய பார்வல் வல எஹம யாத்தி விசேஷன் ஒய கந்து சாஹித பேதிவல யாத்தி ஏ பார்வல் எஹம பொடக்க லிஸ்ஸன்ன புலுவா ஏக ஹிந்தா பொடக்க விவாஹனே டயர் பிலி பதவத் பொடக்க அவதானே யமு கரன்ன ஓ கோஹாரி துரக்கே ஹேமே அனவனா ஸ்பீட் கரகின யன்ன ஹிதாகின இன்னவன ஹேம எக் மினிட் யன்ன புலுவாங்க கிலா பிட யன்ன ட்ரை கரனா இன்னோ கொடக் நே விசேஷம் நோ லைஷன் கே ஹேம லங்கதி கத்து பொடி மல்லில இன்னவா மைக் யக் ஹேம கத்தர பஸ்ஸே யன்ன கோஹமத கிலா ஹிதாகன்னவத் பானே பொடக்க அவதானே யமு கரன்ன ஏ பிலிபந்தவ முகத தென் தினந்தின ரியானுதுரு வெடிவில தியேன்னே எஹிந்த தவசகட சாமானேன் அபே ரட்டே வட்டின ஜீவிதவலின் தஹயக் தொலஹக் பமன பிரமாணயக் ஜீவிதேன் சமுகன்னோ மே வட்டின்னே வட்டின ஜீவித அபேம வட்டின ஜீவித தமை அபிட மே விதிஹட நெதிவில யன்னே எஹிந்த ஒபே அவதானய ஏகட தியமு கரன்ன கீல வாட தவசதி அபி முலின்ம மதக் கர்னவா ஹரி அபி லக்கண ஹார்ட் பீட் அதவசதி மே விதிஹட ஆரம்ப கர்னவா அபி நம்பர் எக மதக் கர்னம் பிந்து 7 பிந்து 3 யனு 3 5 யனு 3 7 பிந்து 7 பிந்து 3 யனு 3 5 யனு 3 7 கிர மெனு மே நம்பர் எகட வாட புலுவன் தவல் எகட கலின் மெசேஜ் எக தான்ன அசலுரசன பிளேலிஸ்ட் எக தீனவா அபி அது பலவினி சிந்து விதிஹட லாஸ்ட் கர கத்தி பண்டார தவது மகாத்மயா காயனா கர்னு தவத் லசர் சிந்துவாக் அபி ஹனன் சிந்து அஹமு ஆராதனா கர்னு எஃப் மனு 3.5 எஃப் மனு 3.5 ஹதன் திகதம லக்கனத் எக்க எகத வெர்னா.

0: மே ஆரம்பவே மத் சமக்கு டெங்கு மதுருவன் வர்தனிய மென்ப டெங்கு ரோகின்கே வெடிவே மக்த பலாபுரத்து விய ஹக்கிய ஒபே ஆரக்ஷாவ வெனுவன் ஒபே அவதானேட
1: டெங்கு மாரானதிகாய் சவும் எக்விமு டெங்கு பரதமு

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: வினதியாக வச்சது கீழே பலாகின ஏடியாம கபுட்டு அப்பே ஒழுவே கூடுவாதெல்லாம் பித்தராக தானோ. மே சிதுவன ஹெமதேம தேஷு பாலினிக்காய் இத்தின் மே சமாஜே கென வினதே வாழ்கென ஒபட்டாத் அதாசாக கேதி அப்பே அப்பி கெனம கதா கரமு சர்ச் லைட்
2: இரிதா உதே அடக வினசுக்கு கெமதி ஒபே அதாசட அப்பே துரக்கத்தன வியூர்த்தாய் பிந்துவாய் ஹதாய் பிந்துவாய் துனாய் அனு துணாய் பகாய் அனு துணாய் ஹத சமாஜ கமிஷனர்.

0: இந்தியாவு ராத்திரி ஹத்தாயி வினாடி தியாயி
1: காட்டாக்களின் பத்தர விஸ்தர சமக அலுத்தும துருத்துரு தெனகால்ல உன்னு சும்முன தேஷுபாலனைய விதிஸ் கிரிடா துரத்துரு சவிஸ்தரவன்
2: நாக்கன மோனின் ஏச் அலுத்து

தேச நாவல் தேச கியான வாசி கம்புல மீத்தலாவ கோமட ருவன்பா மூல மகா விஹாராதிபதி பூஜ்யபாத கணேசபுரே சாந்த சுவாமின்